0: दोस्तों गदर टू फिल्म के इसी गीत के साथ ही आपको बताना चाहेंगे कि कार्यक्रम आज के कलाकार का आज का ये अंक यहीं पर समाप्त होता है। कल हम लेकर आएंगे एक और नया अंक, कुछ और मजेदार गीत और कुछ और एक और नए कलाकार के साथ। फिलहाल बता दो आपको कि अब से थोड़ी ही देर बाद आप सुन सकेंगे आकाशवाणी के ईटानगर केंद्र से निशी डायलेक्ट न्यूज, और हम जुड़ेंगे आपके साथ एक बार फिर ठीक निशी डायलेक्ट न्यूज के बाद।
1: இட்டான போகுமா பிராபோல்கள் அலோலூர் கொலா லூம் நனப்போல் ஒரு கணுபாஜி ரேம தானமேலும் அனமேல சிறுங்க நிஷி அவம் ஆரம் உணஞ்சி கிரேம தானுக தத்தாச்சோப சிறுங்க நிஷி புயம் தாப்பாச்சோர ஜப்ஜிரான்சி நர்ம ஆக்கும் ரிப்பு பாப்லாம் Election booth tubla dene gde ne akken go da chen link pen ma ba lu gi tu ka kha bla istet gla yin to to ri ga kum so kobra ga da ba lu lo tum sir ka no agom ham election commission of india ha sir tom ra bu du kun ma kha me pa to o kha sik ne kudu ka ma ham ala ba ri pa me pa gi de ko ba national capital lo uru gola om district election officer sh gde la acham kan electoral registration officer sh hazar akken chimri om uru wala om bielo supervisor ok wala ep hajar chimri kona duria gov booth level officer shekir kha rigmeng la red kona hamla mem pa tha to ok anga special camp ham sok fra pol ga aloru wala lui pin nan tolo polling station tok mel lo rigri kona hamla telli ga chief electoral officer ceo hajapap kona khar mem pa tha to ஓக ஓஸ் ஓஸ் இஷ்டேத்து லோலா என் தொரி தொரி கது லோ ஸ்பெஷல் கேம்ப் ஹம் ரிக பாக ல ரத்தா க துகுனம ஓக உத்தர் போட ஸ்டேட் க ஸ்பெஷல் கேம்ப் ஹம் அக்கெல் லாக அச்சம் கன கோலா கன ஹஜார் பூத் லெவல் தீலோ ரிக புகுனம ஓக சோக் தாயோ லோ பூத் துப்ளா தேனே நீ ஹம் அக்கெல் கோதா சின் டிபென் துகுமா ப சிக்கிம் ஸ்டேட் ஹ ஸ்பெஷல் டிரைவர் மே நாம் ஹம் சிம்ரு அக் செம்னி கோலா ஓம் போலிங் ஸ்டேஷன் லோ ரிப்புக்குன மக்கம்ல மேம்பா தாத்தோம் National Cadet Corps NCC Headquarter Tejpur Block Group Commander Brigadier Mayank Vaidya Morga Se Alhoi Tanagar Lok Babun Lo Arunachal Pradesh State Governor KT Parnaik ne Karakter Ship Kumakhal Mem Pato Okay State Lo NCC Ga Sego Gogo Ham Alba Shilen Gilen Gaya Dukuba Soka Nidum Ejiha Aum Aha Mego Javka Miss Pukunama Ok Arunachal Pradesh Lo Rigo Mengo Ham Alba Rigo Pag Jinam Legab NCC Headquarter Tejpur Ne Japta Jangam Agom Ham Governor Ye Javgrik La Republic De Fred Lola Pro Mister G Rally Lo Repa Dakpa Moduku Rinam Sim Alba Metsak Kunaham La Pangnam Agom Ham Japta Pukunama Nolo nishi pushin akazwani itano pukum lokka tal doanya to. Morga si ala ho itanagar ga loko babon lo Arunachal Pradesh state ga governor Keti Parnaik ne Arunachal Pradesh state ga deputy chief minister Damshona men ye karakter ke sif kuma. Oka yuku yara ga fole lo la ghari gora namte gudham alba development rilen jicho dab la nipaya pa gud ne alba silen gilen